மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர முரளி மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர

சௌந்தரியசார சர்வஸ்வம் மந்தஸ்மித மனோகரம் வந்தாறு ஜனமந்தாரம் வந்தே சாயிமகேஸ்வரம் துரியாதீத பதஸ்திதாம் ச கருணம் ஜானாக்னிசைலஸ்திதாம் மஜ்ஜன்மாந்தர புண்ணியபாக வசத் பிராப்தம் சத்குரும் சச்சசாயீஸ்வரம் ஆலம்பேன விஹீனம் யோமாபம் பரிபூர்ணம் நிஷப்தம் குருரூபம் தத் பிரம்மஸ்ஃபுரதான்மே. சர்வதேவத அத்தீத ஸ்வரூபுலேன பகவான் சத்யசாயி திவ்ய ஸ்ரீச்சரணாரவிந்தாலகு பிரணாம சஹஸ்ரம் சமர்ப்பிஸ்து, பகவந்துடு கானலோலுடு, கானப்பிரியுடு, நிஜானிக்கு சமகானமே பகவந்துடு. பகவந்துடு பக்துண்ணி தன தக்கருக்கு சேர்ச்சுக்கோவட்டானிக்கு லேதா பக்துடு பகவத்தத்வம் வைப்பு வடிவடிகா அடுகுலு வெய்யட்டானிக்கு சுகமமைன சரளமைன சூட்டி அயினட்டுவன்டி மார்க்கமே பஜன மார்க்கம். தானிக்கு சங்கீதம் பிராதிபதிக. சங்கீதம் அண்டே எட்டுவன்டி சங்கீதமோ அனி கேவலமோ பஜனேனா, பஜன மாத்திரமே காது சம்யக் சங்கீர்த்தன ஜரகாலி. சம்யக் சங்கீர்த்தன அண்டே ராக பாவ தாள லயாத்மகமைனதே கீர்த்தன. அது சம்யக் சமன்வயஸ்தித்திலோ உண்டாலி. ஏ சமன்வயஸ்தித்திலோ பகவந்துடு யொக்க ரூபான்னி நாமான்னி தத்வான்னி பகவத் பாவான்னி மனசு நிண்டா நிம்புகொனி எவரைத்தே ஒக உபாசனா மார்க்கங்கா ஆ மார்க்கல்லோ உண்டூ தது அனுகுணமைனட்டுவன்டி ரீதிலோ கனக பகவந்துடு குணகான சங்கீர்த்தனம் சேஸ்தே அதி சம்யக் சங்கீர்த்தன. தீனிலோ ஜீவுடு யொக்க அநேகானேகமைனட்டுவன்டி பாவாலு, மானசிகமைனட்டுவன்டி நானானாத சந்தோகாலு இவன்னி கூட ஒக சமன்வய ஸ்தாயிக்கு வச்சி தானு கானம் சேஸ்துன்னட்டுவன்டி வேள பரமேஸ்வருடு யொக்க தரிசனான்னி தானு சேசுகுண்டாடு. அந்துக்கனே சங்கர பகவத்பாதரு யோகதாராவளிலோ ஒக மாட்டுண்டாரு,